0: வருத்தேன் பொண்டாவே பொண்டாந்தாலம் வருத்தேன் மோட்டாவே மோட்டந்தாலம் வருத்தேன் கொல்லும் கோல்லிந்தாலம் வருத்தேன் மறுசுதியோ மறுசூதிந்தாலம் வருத்தேன் டிக்கவே டிக்கந்தாலம் வருத்தேன் டிக்கவா டிக்கவா சுசுக்கந்தாலம் வருத்தேன் சுசுக்கவா பொண்டாந்தாலம் வருத்தேன் சிவுயே லேசிந்தாலம் லேசேன் அஞ்சோசுலேசை
1: எங்கேயா கொஸ்கின் ஒழுதுன்னா கரு ரோனும் கொஸ்கின் ஒழுதுன்னா தேஜ ஒழுவானுங்க கொஸ்கின் ஒழுதுன்னா தாயில ரோனுங்க கொஸ்கின் ஒழுதுன்னா எங்கேயா கொஸ்கின் ஒழுதுன்னா ஒரு லெங்கையா கொஸ்கின் ஒழுதுன்னா அதே ஹாத்தம் பண்ணிய கவானியே ஒழுதுன்னா ஆபாட பண்டிய கிரமாயே ஒழுதுன்னா எங்கேயா